0: ஆகும் சர்வேசாக ஸ்ரீயே ஸ்வாக
1: யஞ்ச லக்ஷ்மிஞ்ச புஷ்டிஞ்ச கீர்த்திம் ச நண்யதா
0: வண்யம் பஹு புத்ரதாம்
1: ஸ்ரத்தா மேதே ப்ரஜா சந்ததாது ஸ்வாஹா
0: கிருஷ்ணாஸ்திலா ஸ்வேதாஸ்திலா சௌம்யா வசானுகாஹ
1: புனந்து மே பாபம் யத்கிஞ்ச துரிதம் மகி
0: ஸ்வாஹா நவசிராத்தம் பிரம்ம குரு தல்பக
1: கோஸ்தேயகும் சுராபானம் பிரூண ஹத்யாதிலாசாந்திகும் சமகந்து ஸ்வாஹா
0: லக்ஷ்மேஸ்த புஷ்டேஸ்த கீர்த்தஞ்சா நுண்யதாம்
1: மண்ணி